சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:01. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை குழுவில் பதிவிட்டு கேட்டு மகிழலாம். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270334491. மீண்டும் 8270334491 என்ற தனிப்பக்கத்தில் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் தம் திருமண நாளை விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி ஒரு பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே வளம் வர இருக்கிறது. அன்புடையீர் வணக்கம். இன்று 20/6/2026 சனிக்கிழமை. இந்நன்னாளில் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் திருமண நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா அன்னபுரணி, செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் குமார், ஹரிணி, ஓட்டக்கோயில் அக்கா மகள் சீதா, சித்திரப்பட்டன் தம் மகள் ஷாலினி அவர்கள் தம் தாய் தந்தையை வணங்கி இருவரும் சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறார். இவர்களுடன் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகான ஒரு திருமண வாழ்த்து பாடல் ஒலித்தென்றது. ஆம் நேர் சொந்தங்களே, இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் 19ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் பல திருமண ஆண்டுகளை கொண்டாட வேண்டும் என்று சபரிமலன் சார்பாக வேண்டி வணங்கி, பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம் முதலிடம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். மலர்க்கத்துடன் வணக்கம், வாருங்கள், காலை வணக்கம். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். வணக்கம் ஐயா, காலை வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சபரிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துள்ளார். வணக்கம் ஐயா, வணக்கம். அனிடன் ஜோ, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அனிடன் ஜோ அவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி சத்யா அவர்கள் வாழ்க வளமுடன், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாழ்த்து தெரிவித்த அனிடன் ஜோ குட்டிக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி. ராமாபுரம் பகுதியிலிருந்து அனிஷா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் திருமண வாழ்த்து பாடல் அசத்தல் அருமை மற்றும் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் என்று தம்பதியருக்கு அழகாக ஒரு மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் கோயிலம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் ஐயா. கரூர் மாவடியான் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள் தம்பதியரை வாழ்த்தி, ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் அன்பு தொடர்ந்து வளர என் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்.

கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள். யாரப்பாது என்று கதவை திறந்து ஏற்றி பார்க்கிறார். நானே தான் ஐயா, நானே தான் வந்துள்ளேன், கக்க போ என்று அழகான ஒரு பதிவுடன் இணைந்துள்ளார். நன்றி. மற்றும் இன்று திருமணம் கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்த்திய உள்ளங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டேன் என்று நன்றி தெரிவித்துள்ளார். குறிப்பாக அனிடன்ஜோ அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துள்ளார் வாழ்த்துக்களுடன். நன்றி ஐயா, நன்றி. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு நேர் விருப்பத்தில் பார்க்கணும் போல இருக்கு, ஆஹா இது படத்தின் பெயர், பார்க்கணும் போல இருக்கு என்ற திரைப்படத்திலிருந்து ரெட்டை ஜட கூப்பிடுது முத்தம்மா என்று முத்தம்மாவை அழைக்கிறார் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள். மங்கை சும்மா இருப்பார்களா? இதோ அவர்களும் உடன் வந்து விட்டார்கள் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு. இந்த பாடலுக்காக அறிவழகன், மங்கை, கிருத்திக் ஷா இவர்கள் விருப்பத்திற்காக பார்க்கணும் போல இருக்கு. இதோ நமக்கும் பாடலை கேட்கணும் போல இருக்கு, கேட்டு மகிழ்வோம்.

உற்சாகமான அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பார்க்கணும் போல இருக்குது திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தங்கள், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக் ஷா இவரின் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் மாவட்டம் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயா அவர்கள் மேலவாத்தியத்துடன் அழகான ஒரு நடன காட்சியுடன் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். ஐயா இது என்ன ஐயா, இது தாங்காது ஐயா தாங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட்ட ஜட வயசு ஒன்று ஆடிக்கொண்டிருக்கிறது. சிறப்பு அறிவழகன் ஐயாவர்கள் மங்கையும் பாடல் கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் கொடுத்தவர் வைத்தவர் ஐயா. செங்கல்பட்டு மாவட்டம் கொழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் திருமண நாள் வாழ்த்துக்குரிய வாழ்த்துக்கள் கூறும் சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பல கோடி நன்றிகள் தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் பாடலை கேட்டு தலையை வேகமாக ஆட்டிக்கொண்டு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரெட்டஜட வயசு இவரையும் கூப்பிடுது போல இருக்கிறது. ஐயா சரிதானே, கூப்பிட்டால் போய் வாருங்கள் ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி உங்களுக்கு தானே ஐயா. அழகான ஒரு உற்சாகமான பாடலை உங்களால் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ரகுபதி ஐயா அவர்கள். ஆஹா பேஷ் பேஷ் நன்னா இருக்கே என்று பாடலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றியும் தெரிவித்துள்ளார் தேன்மொழி முருகன் அவர்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கும் நன்றி, சரியான பாடல் என்றும் பாராட்டினார்கள். நன்றி கரு ரகுபதி ஐயா அவர்கள் இதயத்தை தூக்கி போட்டுக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். அடடா என்னையா இது. சிறப்பு ஒலித்த பாடலுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் சம பாடல் கேட்ட நெஞ்சத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார். பாடலை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அஞ்சாதி. நீங்களும் அஞ்சாதியர்களே ஐயா, தைரியமாக இறங்குங்கள் களத்தில். அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து கத்தாழ கண்ணால குத்தாத எங்கள் ஐயாவை கரு ரகுபதி தங்க பொண்ணு காவியா மனோஜ்குமார் இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கத்தாழ கண்ணா காந்த கண்ணா ஐயா சொல்லுங்கள் ஐயா.

அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சந்தங்கள், கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பொண்ணு காவியா மனோஜ்குமாரி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் ஒலிச்சென்றது. ரகுபதி ஐயாவர்கள், ஆஹா கத்தாழ கண்ணாலே குத்தாதே, இவனெஞ்சை குத்திய அந்த கண்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார் சிவகாசி ரதியை. சிறப்பையா கண்டுகளித்தோம், மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டினார்கள், நன்றி. ரகுபதி ஐயாவர்கள் இசை வாத்தியத்தை அடித்து நொறுக்குகிறார் சம, சிறப்பையா கிழிந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். மற்றும் ரகுபதி ஐயாவர்கள் இல்லாத இடுப்பை ஆட்டிக்கொண்டு இருக்கிறார் என்று நினைக்கிறேன், சிறப்பு. அறிவழகன் ஐயா அவர்கள், கத்தாழ கண்கள், இதுதான் கத்தாழ கண்கள் ஐயா, நான் ஒரு முறை பார்த்துக்கொள்கிறேன். சரிங்க ஐயா, கண்டுகொண்டேன். தேன்மொழி முருகன் அவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாழ கண்களை பார்த்து, சிறப்பு. ரகுபதி ஐயா அவர்கள், ஆஹா யாருடைய கண்கள் ஐயா இது, தெரியவில்லை, நயன்தாராவா, இதை பார்த்து நாமும் நயன்தாராவா, இவரும் நயன்தாரா என்று நினைக்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் ரகுபதி ஐயா அவர்களை கேட்டு ரசித்து கொண்டு, ஐயோ ஏன் ஐயா வழுக்கி விழுந்து விட்டீர்கள், வாழ்க்கையில் வழுக்கி விடாதீர்கள் ஐயா, கத்தாழை வழுக்கி விட்டதா, கத்தாழ் கண்கள் வழுக்கி விட்டதா, தெரியவில்லையே, பார்த்து செல்லுங்கள் ஐயா பக்குவமாக, ஒரு படத்தில் சொல்லுவார்கள், சூதானமாக பயத்து கொள்ளுங்கள் ஐயா. ரகுபதி ஐயாவர்கள் ரொம்ப நன்றிங்கோ, நன்றிங்கோ, நன்றிங்கோ. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயாவர்கள், இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வாழ்நாள் முழுவதும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்துக்கள் என்று தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்வி செல்லும் தம்பதியினர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா நன்றி. அறிவழகன் ஐயாவர்கள், எதை பிடிக்கப் போய் இப்படி வழுக்கி விழுறீங்க என்று ரகுபதி ஐயாவர்களை கேட்டுள்ளார். கத்தாழ கண்களை பார்த்துதான் இந்த வழுக்கல் என்று நினைக்கிறேன்.

ஐயா. செங்கல்பட்டு மன்னிக்கவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். மற்ற மகிழ்ச்சி பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்திய ஆத்திரை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் காலை 10:28. இந்த நிமிடத்தில் இதோ நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியின் விருப்பத்தில் ஒரு பாடல் அவர்களுக்காக, பொன்மனச்செல்வன் ஆம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்காக இவர்கள் பொட்டு வச்ச ஒரு தங்கக்குடம் என்ற இந்த பாடல் வருவதற்கு முன் அன்புடையீர் வணக்கம். இன்று 20/6/2026 சனிக்கிழமை. இந்நன்னாளில் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் திருமண நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா அன்னபூரணி, செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் குமார், ஹரிணி, ஓட்டக்கோயில் அக்கா மகள் சீதா, சித்திரப்பட்டன் தம் மகள் ஷாலினி அவர்கள் தம் தாய் தந்தையை வணங்கி இருவரும் சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறார். இவர்களுடன் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

பொன்மனச்செல்வன் நாராயணமூர்த்தி ஐயாவின் விருப்பத்தில் இந்த பாடல் ஒலிச்சென்றது. பயிரின் பக்கத்தில் இணைந்து நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள், உங்களுக்கு பல கோடி வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துள்ளார். எங்களது பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி ஐயா என்றும், நன்றி நன்றி நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷ்யா அவர்கள், இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி சத்யா இவர்களை வாழ்த்தி, இன்று போல் என்றும் அன்பும் அரவணைப்பும் கொண்டு இணையற்ற தம்பதிகளாய் நீடுழி காலம் வாழ்க, இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ராமபுரம் அனுஷ்யா அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். மற்றும் அறிவழகன் ஐயார்கள், ஹாப்பி ஆனிவர்சரி என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நெஞ்சாத நன்றிகள் ஐயா, இதயம் கனிந்த நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயோ நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்து உள்ளத்திற்கு நெஞ்சாந்த நன்றிகள். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் மாவட்டம் சுழச்சேரி சுப்பிரமணிய ஐயாவர்கள் இணைந்துள்ளார்கள். இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் சுப்பிரமணிய ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சாந்த நன்றிகள். மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள், ஆஹா தேநீர் கொண்டு வந்துள்ளார், எடுத்துக்கொள்கிறேன் ஐயா உங்கள் சந்தோஷத்திற்காக. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஐயா. ஐயான் ஐயா, நீங்கள் தான் வந்து சொல்லுங்கள் ஐயா, நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். ராமபுரம் மனுஷார்கள், இன்று செங்கல்பட்டை சேர்ந்த நாராயணமூர்த்தி சத்யாயர்களுக்கு இவருடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அறிவழகன் ஐயார்கள் ஒழித்த பாடல், கேப்டன் பாடல் அற்புதம், சூப்பர் என்று பாராட்டுள்ளார், நன்றி. ரகுபதி ஐயாவர்கள், ஐயா ஏன் ஐயா இந்த விபரீத விளையாட்டு, பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார். சிறப்பான ஒரு காட்சியுடன் மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், கிரேட் என்று கேப்டன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பாக பாட்டு சூப்பர், ஓகே டன், சூப்பர் என்று பாராட்டுள்ளார் தேன்மொழி முருகன் அவர்கள்.

தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், வெற்றியெல்லாம் உங்கள் கூட வரும் பாடல் வரியை தந்துள்ளார். வெற்றியெல்லாம் உங்கள் கூட வரும், நீங்கள் போகிற இடம் நல்ல பெருமை பெறும், சத்யாவை தினம் காத்து வரும். ஆஹா, எப்படி ஐயா? சத்யாவை தினம் காத்து வரும், அந்த சாமி தரும் பல நூறு வரம், உங்கள் மனசு எல்லாமே கோவில் ஐயா என்று நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு அழகான ஒரு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயார்கள், சிறப்பையா உங்கள் வரிகள் அருமை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கம் ஐயா வாருங்கள். கரூர் ரகுபதி ஐயர்கள் விசிலடித்து பாராட்டுள்ளார்கள், பாடல் சூப்பர் என்று. அறிவழகன் ஐயார்கள், ஆஹா, அவர் அடித்த விதில் அதைவிட இது பயங்கரமான விசிலாக இருக்கிறது ஐயா. குழந்தைகள் விளையாடும் பொம்மையை வைத்து அழகாக விளையாடி கொண்டிருக்கிறார். சத்யா இல்லை, அது சத்தியம். ஆமாம் ஐயா, சத்யாவை வைத்து தினம் காத்து வரும், சத்தியத்தை தினம் காத்து வரும். தெரியும் ஐயா, தெரிகிறது. இருந்தாலும் அந்த வார்த்தை சரியாக வரவே அதை மாற்றிவிட்டேன் ஐயா, வேறு ஒன்றுமில்லை. கோழியாளம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள், கோழியாளம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். வாழ்த்திய உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடலை கேட்டு தம்பதியினரை வாழ்த்திய அத்துணை நேர நெஞ்சங்களுக்கு மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்களின் செல்வம் தம்பதியர் விருப்பத்திற்காக எனக்கு ஒரு பாடல் வேணும், அடி வெள்ளக்கார வேலாயி என்ற இந்த பாடல் விருப்பம் செல்வம் செல்வி தம்பதியினருக்காக. இதோ

ஒழித்து வாய்ந்த அந்த அழகான ஒரு பாடல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் விருப்பத்திற்காக வளம் வந்தது. கேட்டு வாழ்த்த சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. அறிவழகன் ஐயார்கள் வெள்ளக்கார வேலாயி பாடல் சூப்பர் என்று பாராட்டினார். நன்றி நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் என்று மலர் கொத்து கொடுத்து வாத்தி தெரிவித்துள்ளார்கள். கேட்ட நெஞ்சத்திற்கு சிறப்பு மகிழ்ச்சி. மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அந்தோணி தாசன் குரலில் பாடல் அசத்

தல் அடடா அடடா, பாடியவர்களெல்லாம் தெரிகிறது, எங்களுக்கு யாரையும் தெரியாது. அந்தோணிதாசன் குரலில் பாடல் அசத்தல் என்று பாராட்டினார்கள். நன்றி. அனிடன் ஜோ அவர்கள், பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் எங்கள் பாட்டியின் ஐயையோ பாட்டியின் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்திய உள்ளத்திற்கு நன்றி. நன்றியை அனிடன் ஜோ அவர்களே. நன்றியை தெரிவித்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக, எனக்கு வாய்த்த அடிமைகள் என்ற திரைப்படத்திலிருந்து, என்னென்ன வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் ஐயையோ இது என்னென்னே தெரியலையே, கேட்டு பார்ப்போம்.

0: சம கலக்கலான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. எனக்கு வாய்த்த அடிமைகள் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் அனந்தபுரம் சங்கரையர் நிறுவனத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சங்கரையா அவர்கள் பாடலை வழங்கியதற்கு நன்றி, நன்றி, நன்றி. மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார் சிறப்பு மகிழ்ச்சி ஐயா. அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். இதற்கு முன்பளித்த பாடலுக்கு கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி, நன்றி ஐயா. இப்போது ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான விறுவிறுப்பான கானா பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. மற்றும் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர், தம்மை வாழ்த்திய ராமாபுரம் அனுஷ்யா அம்மா அவர்களுக்கும், மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் செல்வம் செல்வி அவர்களுக்கும், சுப்பிரமணியம் அவர்களுக்கும், சங்கர் அண்ணன் அவர்களுக்கும், எங்களுக்கு திருமணம் கூறி அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்து கூறிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்த நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் அடி தூள் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. ரகுபதி ஐயார்கள் என்னையா மண்ணெண்ண விளக்கெண்ண வேப்பெண்ண என்று முழிக்கிறார் ஏதோ தெரியவில்லை, தம் ஜோடியுடன் கொஞ்சிக் கொண்டிருக்கிறார் பாடலை கேட்டு. மேல வாத்தியத்துடன் நடனம் சிறப்பு ஐயா, அட்டகாசம் ஒரு குத்து நடனம் குத்தி கொண்டிருக்கிறார் ரகுபதி ஐயாவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் பாடலை கேட்டு சிறப்பு. அறிவழகன் ஐயாவர்கள் மண்ணெண்ண விளக்கெண்ண வேப்பெண்ண பாடல் செம்ம என்று பாராட்டியுள்ளார். நன்றி, நன்றி ஐயா, பாராட்டியுள்ளதுக்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு, சூப்பர் என்று பாராட்டினார்கள். அடடா அடடடா, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்வம் ஐயா அவர்களும் எழுந்து நடனம் ஆட ஆரம்பித்து விட்டார் பாடலை கேட்டு உற்சாகத்தில். சிறப்பு ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் உங்கள் நடனத்தை கண்டு. பாடலை கேட்டு வாழ்த்திய ஆத்துணை எண்ணெய் நெஞ்சங்களுக்கும் எல்லா எண்ணெயும் நல்ல நேரம், நல்ல எண்ணெய் தான், எல்லா எண்ணெயும் நல்ல எண்ணெயா நல்ல நேரம் ஐயா தெரியவில்லை, இருக்கட்டும் ஐயா. பாடலை கேட்டு வாழ்த்தி அது நெஞ்சங்களுக்கும் நிறைய தெரிவித்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தாய் வீடு. தாய் வீடு என்ற திரைப்படத்திலிருந்து ஆசை நெஞ்சே நீ பாடு என்ற இந்த பாடலை விரும்பும் நேர் சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அனிடஞ்சோ தங்கை விதுராக்குட்டி, சொலைச்சேரி விதுராக்குட்டி இவர்களுடன் இணைந்து கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்களுக்காக தாய் வீடு வருவதற்கு முன்
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 20/6/2026 சனிக்கிழமை. இந்நன்னாளில் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் திருமண நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா அன்னபூரணி, செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் குமார், ஹரிணி, ஓட்டக்கோயில் அக்கா மகள் சீதா, சித்திரப்பட்டன் தம் மகள் ஷாலினி அவர்கள் தம் தாய் தந்தையை வணங்கி இருவரும் சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறார். இவர்களுடன் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. தாய் வீடு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தங்கள், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அனிடஞ்சோ, சோலைச்சேரி விதுராக்குட்டி இவர்களுடன் இணைந்து கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி இவர்களுக்காக தாய் வீடு திரைப்படத்திலிருந்து அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து அனிடஞ்சோ அவர்கள் பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி என்றும், விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நம் நிலைய இயக்குனர் அவர்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள். பாடலை லைக் செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அனிடஞ்சோ மற்றும் தங்கை விதுராக்குட்டி இருவரும் நன்றி, நன்றி உங்கள் இருவருக்கும் நன்றி. சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல் கேட்டு ரொம்ப நாளாச்சு, அண்ணன் தங்கை பாசப்பாடல் அற்புதம் என்று பாராட்டினார்கள். பாராட்டி நெஞ்சத்துக்கு நன்றி. ராமபுரம் மனுஷா அவர்கள் சிறப்பு மிகச்சிறப்பு என்றும் பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் தாய் வீடு பாடல் சிறப்பு, அருமையான பாடல், தேர்வு செய்த செல்வி அக்காவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய அதன் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இளங்கன்று என்ற திரைப்படத்திலிருந்து ஆத்தி அடி ஆத்தி மொழிய பாரடி என்ற இந்த பாடல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயாரின் விருப்பத்திற்காக இளங்கன்று இதோ

0: இனிமையான இதமான பாடல் ஒன்று ஒலித்து சென்றது. இளங்கன்று திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர்சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மறந்தோம். நன்றி ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள், உங்கள் ஊரில் காகம் நிறைய இருக்கு ஐயா, இந்த சத்தம் போடுது, நிறைய இருக்கு ஐயா, ஆனால் எனக்கு பிடிக்க தெரியாது, நானும் பிடிக்கத்தான் பார்க்கிறேன், ஆனால் எனக்கு அது எப்படி என்று தெரியவில்லை, தெரிந்தால் சொல்லுங்கள் ஐயா, நானும் காக்கா பிடிக்கலாம் என்று தான் நினைக்கிறேன், முடியவில்லை. பரவாயில்லை, நம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கட்டும். கே.ஆர். சந்திரசேகர் ஐயா அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நெஞ்சாத நன்றிகளையே. அருமையான ஒரு பாடல், இதுவரை கேட்காத பாடல், உங்களால் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றியும், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டினார்கள். சூப்பர் என்றும் நன்றி. ராமபுரம் மனுஷா அவர்கள் பாடல் கிரேட் என்று பாராட்டினார்கள், சிறப்பு. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் அடி ஆத்தி ஆத்தி அடி ஆத்தி என்று ஆர்த்தியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். ஆர்த்தி தானே ஐயா, அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஆர்த்தியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். பக்கத்தில் ஒரு என்ன தெரியவில்லையே ஏலியனா ஐயா, அது சிறப்பாக நடன காட்சி. ரகுபதி ஐயா அவர்கள் ஆடிக்கொண்டு பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் 19ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நானும் வாழ்த்த வேண்டும் என்று ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் சார், கோவையிலிருந்து ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் சார். சிறப்பான முறையில் இன்னைக்கு தன்னுடைய கல்யாண நாளை கொண்டாட நம்ம செங்கல்பட்டு சேர்ந்த நாராயணமூர்த்தி சத்யா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மேலும் மேலும் இன்னும் சிறப்பான முறையில் பல திருமண நாட்களை சிறப்பாக வெற்றிகரமாக அவங்க கொண்டாடி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெறணும்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன். அவங்களுக்காக ரேவதி திரைப்படத்தில் வாணிஜயராம் சுசேகா பண்ண கல்யாண பந்தலிலே அன்னையை நான் கண்டிங்கிற பாட்டு வேணும் சார்.
0: சிறப்பு ஐயா, வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சாத நன்றிகள் வணங்குகிறோம். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி, நன்றி. கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியினரை வாழ்த்தி சென்றுள்ளார் மற்றும் வாழ்த்து பாடலாகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்களேன் என்று விரும்பி கேட்டிருக்கிறார். இது அவர்களுக்காக ரேவதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஒழித்த அந்த பாடல் ரேவதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம் கோவை சேரன்ம நகர் ராஜசேகர் விருப்பத்தில் தான் ஒழித்தது. ஆனால் நாராயணமூர்த்தி அவர்களின் மகள் பாடுவதென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒழிச்சென்றது. அன்னையும் தந்தையும் வாழ வேண்டி அழகாக ஷாலினி அவர்கள் பாடுவதில் போல் பாடல் கேட்டு தேர்வு செய்திருந்தார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுக்கு வாழ்த்து கூறிய சேரன்ம நகர் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுக்காகவும் பாடல் கேட்டதற்காகவும் கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துள்ளார். உண்மையிலே இதுவரை கேட்காத பாடல், திருமண வாழ்த்து பாடல் சிறப்பு. நன்றி ஐயா, ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ரகுபதி ஐயா அவர்கள் பலாச்சுலையை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். ஆஹா, சிறப்பையா, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், சண்டை வேண்டாம். அறிவழகன் ஐயா அவர்கள் மொத்தத்துமே எடுத்துக்கொண்டார் என்று நினைக்கிறேன். இல்லை இல்லை, எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்க என்று அறிவழகன் ஐயா அவர்கள். ஆஹா, இன்னும் அதிகமாக வைத்துள்ளார், பரவாயில்லை. சிறப்பு ஐயா எடுத்துக்கொண்டோம். ராமபுரம் அனிஷா அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் திருமண வாழ்த்து பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். இனிமை அருமை என்றும் பாராட்டினார்கள். உண்மையில் சிறப்பான ஒரு பாடல், நன்றி ஐயா உங்களுக்கு. பாடலை கேட்ட ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு, வாழ்த்து நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக காரைக்கால் அம்மையார் திரைப்படத்திலிருந்து தக தக தக தக தக ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா என்ற இந்த பாடலை விரும்பிய சொந்தங்கள் சோலச்சேரி தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, செல்வி அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இதோ.

எடுத்து நடமிடுவாய். இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்

அழகான ஒரு பக்தி பாடல் ஒலிச்சென்றது காரைக்கால் அம்மையார் திரைப்படத்திலிருந்து. விரும்பிய நேர் சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வேற கேரளம் மற்றும் சொலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்காகவும், நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, செல்வி அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்து வாழ்த்திய நேர் சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எங்கள் விருப்ப பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். மலர்கொத்துடன் சிறப்பு சிவன் பார்வதி கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், வணங்குகிறோம், மகிழ்ச்சி. மற்றும் ரகுபதி ஐயா அவர்கள் கேபி சுந்தராம்பாள் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், பழனியப்பா ஞான பழனியப்பா என்று சிறப்பாக கண்டுகளித்தோம் ஐயா. உங்களால் இவர்களை நீண்ட நாட்கள் கழித்து பார்க்கிறோம், மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் ஓம் நம சிவாய சிவசிவ என்று சிவன் பார்வதி கண்முன் கொண்டது மிக்க நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். மனதை தொட்ட பாடல் என்றும், ஆம், மனதை தொட்ட பாடல் தான். ரகுபதி ஐயா அவர்கள் தகதக தகதக என ஆடிக்கொண்டிருக்கிறார் மேலவாத்தியத்துடன். சிறப்பு ஐயா உங்கள் நடன காட்சி அருமை அட்டகாசம். எங்கிருந்து அழைத்து வந்தீர்கள் ஐயா இந்த கோஷ்டியை, சொல்லுங்கள் ஐயா. எங்கள் திருவிழாவிற்கும் இவர்களை அழைத்து வர ஆசைப்படுகிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, ஆகா அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டார்கள், நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் பக்தி பாடல் மிகவும் அருமை, சகோதரிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், சிவலிங்கத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், நீர்நிலையில் காணப்படுகிறது, எங்கே என்று தெரியவில்லை, தெரிந்தால் குறிப்பிடுங்கள் ஐயா. அறிவழகன் ஐயாவர்கள் ஆஹா பாடல் அற்புதம் என்று பாராட்டினார், நன்றி. ராமபுரம் அனுஷ்யா அவர்கள் ஓம் நம சிவாய சிவாய நமக என்று பாராட்டினார்கள், நன்றி. செங்கல்பட்டு நாராயணமூர்த்தி ஐயாவர்கள் நீண்ட நாள் கழித்து இப்பாடலை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், அருமையான இசை பாடல் வரிகள், மெய்மறக்கச் செய்யும் குரல், பாடல் கேட்ட நேயருக்கு நன்றி, உடம்பு சிலிர்க்கின்றது இப்பாடலை கேட்டு என்று அழகாக ஒரு பதிவு பதிவிட்டுள்ளார் நாராயணமூர்த்தி ஐயாவர்கள், நெஞ்சான நன்றிகள் ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் தகதக தகதகவென ஆடிக்கொண்டிருக்கிறார் அவர் பாணியில், சிறப்பு. ராமபுரம் அனிஷாவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சிவன் பார்வதி ஆடுவது போல் இரு பூனைகளை ஆடிக்கொண்டிருக்கிறது பூனைகள், சிறப்பு ஐயா, கண்டுகளித்தோம். எல்லா உயிரிலும் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். எங்கள் ஆட்டம் எப்படி என்று ஆடிக்கொண்டிருக்கிறார், உங்கள் ஆட்டம் சுமார்ட் ஆட்டம் ஐயா, சிறப்பு, சூப்பர். ரகுபதி ஐயா அவர்கள் ஏனோ தெரியவில்லை, குழம்பிக் கொண்டிருக்கிறார், சிவன் பார்வதியா இது, எல்லாமே ஒன்றுதான் ஐயா. ரகுபதி ஐயாவர்கள் கட்டித்தழுவி கைகொட்டி சிரிக்கிறார்கள், சிறப்பாக கைத்தட்டி சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சி. ரகுபதி ஐயாவர்கள் மயிலை கண்முன் கொண்டு வந்துள்ளார், தகதகவென ஆடிக்கொண்டிருக்கிறது, சிறப்பாக. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார். பாடலை கேட்டு வாழ்த்திய அத்துணை நெஞ்சங்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சபரி வனொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தனியாத தாகம், தனியாத தாகம் என்ற திரைப்படத்திலிருந்து பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் என்ற இந்த பாடல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் விருப்பத்திற்கு.

எத்தனை முறை கேட்டாலும் தனியாத பாடல், தனியாத ராகம் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் செல்வி தம்பதியரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிக்கின்றது. கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகனார்கள் நாராயணமூர்த்தி சத்யா அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறோம் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்து உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்வம் ஐயா அவர்கள் இந்த பாடலை இன்று 19வது திருமண நாளை கொண்டாடும் நாராயணமூர்த்தி சத்யா அவர்களுக்கு இந்த பாடலை வழங்குகின்றோம் என்று வழங்கியிருக்கிறார். இந்த அழகான ஒரு பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் வெளிச்சென்றது. தம்பதியர்களுக்காக நன்றி ஐயா, நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் பாட்டை கேட்டு கட்டி போட்டு விட்டு கொண்டிருக்கிறார் தன் மனதை. சிறப்பு ஐயா, மூச்சு மட்டும் வந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி. ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா இன்னும் 12 மணி ஆகவில்லை, உங்களுக்கு எப்படி ஐயா கிடைத்தது இது? சிறப்பு தான், வாங்கி செல்லுங்கள், உங்கள் விருப்பம், நான் இதற்கு தலையிட விரும்பவில்லை. பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றா என்று ஒரு பூ அழகாக மலர்கிறது ரகுபதி ஐயாவின் கைவண்ணத்தில். சிறப்பு ஐயா, உங்கள் திறமை யாருக்கு வரும்? தேன்மொழி முருகன் அவர்கள், பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய், அரிதான பாடல், கேட்க இனிமையாக உள்ளது. பாடல் தேர்வு செய்த தேர்வு அருமை, மென்மையான பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், யாருக்காக பூத்த பூவையை இவர் பறித்து நுகர்ந்து பார்க்கிறார் என்று நினைக்கிறேன். வாசம் இங்கு வருகிறது ஐயா, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமை அருமை, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டினார்கள். நன்றி. மேச்சேரி அறிவேகன் ஐயா அவர்கள், பாடல் இனிமை என்று பாராட்டியுள்ளார். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், பூவே நீ யார் மலர் என்று பாடல் வரிகளை அழகாக அருமையாக தந்துள்ளார். சிறப்பான அழகான பாடல் என்றும் மகிழ்ச்சி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், மலர்கொத்துடன் பூவே நீ யாருக்காக, பூவே என்றாய் என்று மலர்வதை காட்டுகிறார். சிறப்பு ஐயா, உங்கள் திறமை, உங்கள் திறமை யாருக்கு வரும்? ஸ்மார்ட் ஐயா, நீங்கள் ஸ்மார்ட். தேன்மொழி முருகன் அவர்கள், சிறப்பான பாடல், அருமை என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள், மலேசியா வாசுதேவன் ஜானகி அம்மா குரலே அழகான பாடல் ஒலித்தென்றது, குரலில் சிறப்பு என்றும். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், தன் செல்லப்பிராணிக்கு தண்ணீர் வைத்து தனியாத தாகத்தை தணித்து கொண்டிருக்கிறார். சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. செல்வம் ஐயா அவர்கள், பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் நெஞ்சாத நன்றிகள். மேலும் இப்பாடலை எங்களுக்காக வழங்கிய நிலைய இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு எங்களின் வாழ்த்துக்கள். செல்வம் செல்லி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி. நாராயணமூர்த்தி சத்ய தம்பதியரை வாழ்த்தியதற்கு நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்திய அந்த உள்ளத்திற்கு அவர்களுக்கும் நன்றி. நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திராநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக மஜ்னு திரைப்படத்திலிருந்து முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய். இதோ

ஒழித்து வாய்ந்த அந்த அழகான ஒரு பாடல் மஜ்னு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கின்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டையிலிருந்து பிரகாஷ் ஐயர் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழிக்கின்றது. பதிலின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நன்றி. பிரகாஷ் ஐயா அவர்கள் பாடல் வழங்கியதற்கு நன்றி ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், முதற்கனவே முதற்கனவே மறுபடி ஏன் வந்தாய், அருமையான பாடல், கேட்க இனிமையாக இருக்கும் பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாந்த நன்றிகள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், தேன்மொழி அக்கா பூனைக்கு பால் ஊற்றி கொடுங்க. ஐயையோ. நிச்சயமாக தருவார்கள் என்று நினைக்கிறேன். நான் நாய்க்குட்டி தானே வளர்க்கிறேன், பூனை எனக்கு பிடிக்காது. நிறைய பேருக்கு பூனை பிடிக்காது, நாய்க்குட்டி தான் பிடிக்கும். இதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள், அது சரியா தவறா என்று தெரியவில்லை, விட்டு விடுவோம். தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சாங் அற்புதம் என்று பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள், எனக்கு பூனைக்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும் என்று தன் விருப்பத்தை தந்திருக்கிறார். கருப்பு பூனையும் வளர்க்கிறார் என்று நினைக்கிறேன். பிளாக் கேட், பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக பிளாக் கேட் இவர் வீட்டில் இருக்கிறது. இவர் பெரியாள் என்று நினைக்கிறேன், அதனால் தான் பிளாக் கேட் எப்பொழுதும் அவர் வீட்டில் இருக்கிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது, நன்றி, சூப்பர் என்று பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், நாய்க்குட்டிக்கு பால் வார்க்கிறார் என்று நினைக்கிறேன், சிறப்பு. ரகுபதி ஐயா அவர்கள் பூனைக்கட்டியை கட்டி தழுவி கைதட்டி சிரித்து கொண்டு இருக்கிறார், மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் ரகுபதி ஐயா அவர்கள், சிறப்பு ஐயா. கோவை சந்திரமோகன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், சிவபெருமனுக்கு பிடித்த பைரவர் அதனால்தான், ஆஹா இது வருவா, சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக, சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் என்ற இந்த பாடல் இதோ

சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி கேட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். மலர் கொத்துடன் வாழ்த்து தெரிவித்து இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் கலைவாணியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அழக ஐயா, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சகோதரிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். கேட்ட நெஞ்சத்திற்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் ரொம்ப நன்றி உறவே என்று பொன்னடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள். கேட்ட நெஞ்சத்திற்கு நன்றி. மற்றும் அருமை மனைவி தொட்ட பாடல் என்றும் கே ஜே எஸ்தாஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். கரு ரகுபதி ஐயா அவர்கள் கலைவாணியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பாக. ஆம், கலைவாணி இருந்தால் இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு கற்பனை காட்சி. அவர் அனைவரையும் கலைவாணியாகவே நினைத்து வணங்குகிறார், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் கலைவாணியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், வணங்குகிறோம். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் பக்தி பாடல் அருமை என்று பாராட்டினார், நன்றி ஐயா, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஐயோ காதல் பக்தி பாடல், ஐயோ இது வேறுவா, கலைவாணியே காதலாக்கி விட்டார்கள், சிறப்பு. ரகுபதி ஐயா அவர்கள் என்னங்க ஐயா டான்ஸ் இது, நான் ஒரு டிஸ்கோ டான்சர் என்று ஆடிக்கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை, சிறப்பாக. ராமபுரம் அனுஷா அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல் அற்புதம் சூப்பர் என்று பாராட்டினார்கள், சிறப்பு. ரகுபதி ஐயா அவர்கள் ஐயா செங்குருவி பாடல் வேண்டும், எங்கிட்ட கருங்குருவி தான் ஐயா இருக்கிறது, உங்களிடம் கருங்குருவி தான் என்று இருக்கு நினைக்கிறேன், செங்குருவி பாடல் வருமா என்று பார்ப்போம். வரும் ஐயா, நிச்சயம் உங்களுக்காக செங்குருவி வரும் என்பதை தெரிவித்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு பொண்ணு நினைச்சா எது வேணாலும் செய்யும் என்பதற்கு ஐயா கூறியிருக்கிறார். கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக ஒரு பொண்ணு நினைச்சா என்ற திரைப்படத்திலிருந்து உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வா அதுதேன். இசை எஸ் ஏ ராஜ்குமார், எஸ்பிபி மற்றும் உமாரமன் குரலில் கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

அன்புடையீர் வணக்கம். இன்று 20/6/2026 சனிக்கிழமை. இந்நன்னாளில் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் திருமண நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா அன்னபுரணி, செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் குமார், ஹரிணி, ஓட்டக்கோயில் அக்கா மகள் சீதா, சித்திரப்பட்டன் தம் மகள் ஷாலினி அவர்கள் தம் தாய் தந்தையை வணங்கி இருவரும் சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறார். இவர்களுடன் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

இனிமையான இதமான ஒரு பாடல் வழிச்சென்றது. ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் கோவை கணபதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி அவர்கள் ஒருப்பதற்காக அந்த பாடல் வழிச்சென்றது. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் ரகுபதி ஐயாவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு, மனதை வருடும் கீதங்கள், மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், சரியான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். பாடல் அருமை, எக்ஸலண்ட் என்றும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அறிவழகன் ஐயா அவர்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊருக்கு அண்ணா பஞ்சாயத்துக்கு போகணும், ரகுபதி ஐயாவர்கள் உள்ளூர் பஞ்சாயத்து தான் என்று பதில் தந்துள்ளார். நாட்டாமை தீர்ப்பை சரியாக சொல்லுவார் என்று நினைக்கிறேன். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து நேயருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி ஐயா. ரகுபதி ஐயா அவர்கள் ஐயா இப்பொழுதே சென்று விடாதீர்கள் ஐயா, இங்கிருந்தே நடைபயணமா இருங்கள் ஐயா, தூக்கி கொண்டு செல்லாதீர்கள் ஐயா, தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு இருக்கிறீர்கள், விழுந்து விட போகிறீர்கள், ஏற்கனவே ஒரு முறை விழுந்து விட்டீர்கள், பார்த்து பக்குவமாக செல்லுங்கள் ஐயா, வண்டி வைக்கிறோம், இருங்கள் ஐயா, அவசரப்படாதீர்கள். ராமபுரம் அனுஷியா அவர்கள் ஆஹா அருமை இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் சிறப்பான பாடல், சந்திரமோகன் பாடலை கேட்ட நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் படம் சட்டத்தின் திறப்பு விழா, ராமா ராமா ராமா அரே ராமா ராமா என்ற பாடல் ஒரு நேர் சொந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அனைவருக்கும் நண்பகல் வணக்கத்துடன், இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வந்துள்ளேன் என்று இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா, வாருங்கள். பாடலை கேட்ட ரசித்து வாழ்த்திய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நாகர்கோவில் பகுதியிலிருந்து மகேஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக புது வசந்தம் இது வீசுகிறது. இது முதல் முதல்லாக வரும் பாட்டு, நீங்கள் நினைக்கும் தாளம் போட்டு. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்திற்காக

புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாட்டு ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகுதியின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்றும் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டினார்கள். நெஞ்சாத நன்றிகள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் புது வசந்தம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு என்று நிகழ்ச்சிக்கு ரகுபதி அண்ணா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க இனிமை, உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ராமாபுரம் மனுஷா அவர்கள், இது முதல் முதலாக வரும் பாட்டு என்று தாளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு, சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் செல்வி இருவரும் இணைந்து அழகாக நடன காட்சி, சிறப்பு ஐயா சிறப்பு. அறிவழகன் ஐயா அவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் நடனத்தை கண்டு மகிழ்ச்சி. ராமபுரம் அனிஷா அவர்கள் கைத்தட்டி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இப்போது புது வசந்தம் புது பாடல், புதிய தத்துவ பாடல், அருமை, சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள், மகேஷ் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று பாராட்டினார். நன்றி ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், என் விருப்ப பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்று நன்றி தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தனியாக நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. தெரிவித்துக்கொண்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டமலை கோயிலில் பழனிச்சாமி ஐயா அவர்கள் ஒலித்த பாடலை என்று கேட்டாலும் மனதில் நின்று சென்று பாடல் நின்று செல்லும் பாடல், அருமை என்று பாராட்டினார். சிறப்பையா, அருமையான ஒரு பதிவு. நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயாவின் விருப்பத்திற்காக சிவப்பு ஆற்றில் ஒரு நீல மலர். ஆஹா, சிவப்பு ஆற்றில் ஒரு நீல மலர், இதையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. பாடல் ஆடி மாச காத்து இது வீசுகிறது ஆனி மாசத்தில்.

ஒலித்த அந்த அரிதான பாடல் சிவப்பு ஆற்றில் ஒரு நீல மலர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் மதுரை மாவட்டத்தவணை அழகர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பையா அருமை அழகர் ஐயா அவர்கள் ஆடி மாச காத்தடிச்சு பாடல் அருமை அழகு பாடல் கேட்கவே ஆனந்தம். அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம செவிகளை குளிரச் செய்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு மனமந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி உங்களுக்கு ஐயா, நன்றி. அழகான பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் சேலம் அருகே இளம்பிள்ளை வாதம் ஊரைச் சேர்ந்த கவிஞர் வைகரை செல்வன். அழகான பாடல் வரிகளுக்கு அழகான இசையை வழங்கியவர் கொடை அரசி என்றாலே கொடைக்கானல் சேர்ந்த வில்லியம்ஸ். இசை அழகான பாடலை அழகாக நம் செவியோரம் பாடிச் சென்றவர்கள் மலேசியா வாசுதேவனுடன் எஸ் ஜானகி என்று சிறப்பான ஒரு தகவலுடன் இணைந்துள்ளார் மதுரை மாவட்டத்தவணை அழகர் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. இந்த படம் ஏப்ரல் 30, 1981 இயக்குனர் தாமோதர ராகவன் இயக்கத்தில் புதுமுகம் ரூபன் ராஜுடன் அனு காந்திமதி நடித்து வெளிவந்த படம். இந்த படம் மதுரை அரசரடியில் உள்ள மாப்பிள்ளை விநாயகர் தியேட்டரில் 50 நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம் என்றும், இவர்களுக்கு இந்த ஒரே படம் மட்டும்தான் அடுத்து நடிக்கவில்லை என்ற ஒரு தகவலுடனும், இந்த படம் ரெக்கார்டு என்னிடம் உள்ளது, இந்த படத்தில் 6 பாடல்களுமே அருமை என்று சிறப்பான ஒரு பதிவு பதிவிட்டுள்ளார். பாடலை ரசித்து கேட்ட பதிவு போட்ட நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிவப்பு ஆற்றில் ஒரு நீலமலர் படப்பாடலை பிப்ரவரி 3, 2, 2026 செவ்வாய்க்கிழமை இதய ராகம் நிகழ்ச்சியில், ஆடி மாத காத்து பாடலை மணி 3:51 பாடலை சகோதரி ராமாபுரம் அனுஷா அவர்கள் இந்த பாடலை நமது சபரி வானொலியில் ஒளிபரப்பிய பாடல். மறக்க முடியாத நிகழ்வுகள். அனுஷா சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். சிறப்பையா உங்கள் ஞாபக சக்திக்கு நன்றி, நன்றி, நன்றி. அவருடைய மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, சூப்பர் என்றும் இணைந்துள்ளார்கள். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல், அரிதான பாடல் சிறப்பான கண்டுபிடிப்பு, பாடல் அருமை, பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ராமவர் அனுஷார்கள் பாடல் மிக அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை சூப்பர் என்றும், ஆவுடைய மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் அற்புதம் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். ராமவர் அனுஷார்கள் உங்கள் ஞாபகத்திற்கு மிக்க நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ஆவுடையர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் அருமை, எனது பாசத்துக்குரிய அருமை சகோதரர் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் சாமி அவர்களின் தேர்வு பாடல் என்றாலே ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும், அருமையாக இருக்கும். என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆவுடையர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவர்கள் நானும் பாடலை கேட்டேன், பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. ஈரோடு மாவட்டம் தொட்டமலையம் கோயிலா பழனிசாமி ஐயாவர்கள் பாடலை கேட்டு, ஆத்தோறும் நாணலாட அதை நான் கண்டு மலர்ந்தாட, ஆத்தோறும் நாணலாட அதை நான் கண்டு மலர்ந்தாட, பொங்கி வரும் காவேரியாய் மலர்ந்தாட, பொங்கி வரும் காவேரியாய் மலர்ந்தாட, என் மனமெல்லாம் பூரித்து ஆட, என் மனமெல்லாம் பூரித்து ஆட, ஜல் ஜல் ஓசையில் சலங்கை கொண்டு நானாட, ஜல் ஜல் ஓசையிலே சலங்கை கொண்டு நானாட, ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் சபரியில் கானம் தந்தாட, என் இரு செவிகளுக்கு இசை எனும் நாதம் புகுந்தாட, நானும் பாடல் கேட்டு ரசித்தாட, மனம் மகிழ்ந்தாட, பாடல் மகிழ்வோடு கேட்டாட, என்று என்றும் கேட்டிராத பாடல் என்று செவிகளுக்கு மலர்ந்தாடுகிறது என்று அழகான ஒரு கவிதை நடையில் கோகிலா பழனிசாமி ஐயாவர்கள் தந்துள்ளார்கள். அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். சிறப்பையா நன்றி, நன்றி, நன்றி. பாடலை கேட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான கவிதை வடித்துள்ளீர்கள். கவிஞர் நீங்கள் ஐயா, கவிஞர் சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயாவின் விருப்பத்திற்காக ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து, எனது கானம் உன் காதில் கேட்கவில்லையா என்று கேட்டிருக்கிறார். இதோ வருகிறதையா கேட்டு மகிழ்வோம்.

நாணல் போல வளைந்து வரும் பெண்ணினம், நாணல் போல வளைந்து வரும் பெண்ணினம், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் வளைந்து கொடுக்கும் நாணல், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் வளைந்து கொடுக்கும் நாணல். பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, இரு செவிகளும் இரு வீட்டிற்கும் தந்து வளைவு நினைவுகளை வளைந்து கொடுத்து செல்வதுதான் பெண்ணினம். செல்வதற்கு பெருமை அழகு என்பார்கள். ஆனால் நாணல் வளைந்து கொடுக்கும் அழகுதான் பெண்ணின் அழகு. எத்தனை சோதனை வந்தாலும் கனத்த இதயத்தோடு தாங்கிக் கொண்டு குடும்பத்தை முன்னேற்றலில் பாடுபடுவதுதான் பெண்ணினம். இடையில் கணவன் செய்யும் ஒரு சில தவறுகளையும் தவிர்த்து கொண்டு பிள்ளைகளுக்காக இதயத்தை கனமாக்கி கொண்டு வாழும் பெண்ணினம் பெருமை சேர்க்கும் அழகு. எனது கானம் உன் காதில் விழவில்லையா, எனது கவிதையும் தவறி வானொலியில் வளம் வரும் அல்லவா. நிச்சயம் வருகிறது ஐயா உங்கள் கவிதை. நன்றி நன்றி. கரு ரகுபதி ஐயார்கள் ஏனோ தெரியவில்லை, குழம்பிக் கொண்டிருக்கிறார். சூப்பர் என்றும் சூப்பர் சாங் என்றும் நன்றி நன்றி. பழனிசாமி ஐயாவர்கள் பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயாவுக்கு நன்றிகள் பல என்றும் நன்றியும் தெரிவித்துள்ளார். கவிதைக்கு அறிவழகன் ஐயாவர்களும் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். கவிதை சிறப்பு என்று பாடலை கேட்டு ரசித்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ஏழாம் அறிவு என்ற திரைப்படத்திலிருந்து எம்மா எம்மா காதல் கண்ணம்மா இந்த பாடல் இதோ

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் வீரகேரளம் சுழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களின் சகோதரி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. பதினின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், பதினின் பக்கத்தில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். விருப்பத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. கேட்டு ரசித்து கருத்துக்களை பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் நிகழ்ச்சி அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில். ரகுபதி ஐயா அவர்கள் ஒலித்த பாடலை கேட்டு, எம்மா எம்மா காதல் கண்ணம்மா என்ற பாடலை கேட்டு ரகுபதி ஐயா அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அழாதீர்கள் ஐயா, நீங்கள் அழுதால் என் மனது தாங்காது, அழாதீர்கள் ஐயா. கனத்த இதயத்துடன் இருக்கிறார் ரகுபதி ஐயா அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இப்போதுதான் பாடல் கேட்கிறது என்று ஏனோ தெரியவில்லை. மனதை தொட்ட பாடல் என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும், பாடல் இணைந்து நன்றி என்றும், நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. என் பக்கத்தில் இருக்கும் சகோதரி விரும்பி கேட்ட பாடலை ஒலிக்கச் செய்ததற்கும் நன்றி சொல்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. பழனிசாமி ஐயா அவர்கள், மழை வந்தால் வானவில் வரும், மழை வந்தால் வானவில் வரும், ஏழாம் அறிவு பாடல் வந்ததால் என்னவோ மழை வராமலே வண்ணத்து பூச்சியின் சாயம் போனது. வானொலியில் வந்தது ஏழாம் அறிவு பாடல், வாசல்தோறும் வந்து சேர்ந்தது சபரியின் இசை அழகு என்று ஈரோடு மாவட்டம் தொட்டமலையம் கோயில் பழனிசாமி ஐயர்கள் அழகான ஒரு கவிதை நயத்துடன் பதிவிட்டுள்ளார். சிறப்பையா, உங்கள் கவிதைக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் தம் 19ஆம் ஆண்டு திருமண நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி ஒரு பாடல் தாருங்கள் என்று அடுக்கு மல்லி என்ற திரைப்படத்திலிருந்து 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன் என்ற இந்த பாடலை வாணிஜயராம் பாடிய பாடல். நாராயணமூர்த்தி சத்யா ஐயருடைய திருமணத்தை முன்னிட்டு இந்த பாடலை ஒலிக்க விடுங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள். ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்திற்காக அடுக்குமல்லி திரைப்படத்திலிருந்து பாடல் வருவதற்கு முன்,
1: அன்புடையீர் வணக்கம். இன்று 20/6/2026 சனிக்கிழமை இந்நன்னாளில் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் திருமண நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா அன்னபுரணி, செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் குமார், ஹரிணி, ஓட்டக்கோயில் அக்கா மகள் சீதா, சித்திரபட்டன் தம் மகள் ஷாலினி அவர்கள் தம் தாய் தந்தையை வணங்கி இருவரும் சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறார். இவர்களுடன் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

அழகான ஒரு வாழ்த்து பாடல் ஒளிச்சென்றது. அடுக்கு மல்லி திரைப்படத்திலிருந்து. விரும்பிய நேயர் சொந்தம், ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. பதிலின் பக்கத்தில் இணைந்து நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுக்காக பாடல் கேட்ட அனுஷா அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி ஐயா, மகிழ்ச்சி. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் கவிதையுடன் ஒரு பதிவு. திரும்பும் திசையெல்லாம் திருமண வாழ்த்துக்கள், திரும்பும் திசையெல்லாம் திருமண வாழ்த்துக்கள். நல் மனம் கொண்டு, நல்லதொரு குணம் கொண்டு வாழ்வில் பூத்து குலுங்கும் பிள்ளைகளோடு, நல் மனம் கொண்டு, நல்லதொரு குணம் கொண்டு வாழ்வில் பூத்து குலுங்கும் பிள்ளைகளோடு வழி நடந்து செல்லும் திசையெல்லாம் தெய்வங்களாக அருள் புரிந்து, செல்லும் திசையெல்லாம் தெய்வங்களாக அருள் புரிந்து எம்பெருமான் ஈசன் அருளோடு என் மனம் நிறைந்த திருமண நாள் கொண்டாடும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் தொட்டாமலையும் கோகிலா பழனிசாமி ஐயா அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மற்றற்ற மகிழ்ச்சி, அருமையான ஒரு வாழ்த்து மடல், சிறப்பு மகிழ்ச்சி அடைகிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் திருமண நாள் வாழ்த்து பாடல் அருமை, சூப்பர். தேர்வு செய்த அனுஷாக்காவுக்கு வாழ்த்துக்கள், பாடல் மிகவும் இனிமை என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் அற்புதமான வாழ்த்து பாடல், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. ராமபுரம் அனுஷா அவர்கள், இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகள் செங்கல்பட்டை சேர்ந்த தம்பதிகள் நாராயணமூர்த்தி அவருடைய அன்பு மனைவி சத்யா ஐயவர்களுக்காக இந்த பாடல் வாழ்த்தும் வகையில் நன்றி பாடலை ஒழிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பான ஒரு பாடல், நன்றி. என் அருமை அம்மா வாணி ஜெயராம் குரலில் பாடலே பாடல்தான், கேட்பதற்கே சுகமோ சுகம் என்று பாராட்டியுள்ளார்கள். ராமபுரம் அனுஷா அவர்கள் பாடலை கேட்டிருந்த அத்துணைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சட்டத்தின் திறப்பு விழா. சட்டத்தின் திறப்பு விழா என்ற திரைப்படத்திலிருந்து ராமா ராமா அரே ராமா ராமா என்ற இந்த பாடலை விரும்பும் நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் வேற கேரளம் ரிட்டம் சொலச்சேரி ஜெயம் சுப்பிரமணியன் அவர்கள் விருப்பத்திற்காக.

பாடலுக்கு இடையே சிறு தடங்கள் ஏற்பட்டது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு இதோ நிகழ்ச்சியில் பாடல் இனித வளம் வர இருக்கிறது. சட்டத்தின் திறப்பு விழா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல், சோலைச்சேரி ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் விருப்பத்தில்

சட்டத்தின் திறப்பு விழா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பக்தி பாடல் உங்களுக்கு என்றது விரும்பிய நேயர் சொந்தம். தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம் மாவட்டம் சுழச்சேரி ஜெயம் சுப்பிரமணியன் அவர்கள் விருப்பத்திற்காக இந்த பாடல் ஒலிச்சென்றது. பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் தென்மொழி முருகன் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்ச நன்றிகள் மற்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றியும் பாடலின் மீது நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ஸ்ரீ ராமஜெயம் என்று ராமரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். பாடல் சூப்பர் என்றும் நன்றி. ராமாபுரம் மனுஷர்கள் சிறப்பு மிகச்சிறப்பு என்று ஸ்டார் வழங்கியுள்ளார்கள் பாடலுக்கு. நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் எஸ்பி பாலசுமணி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ் ஜானகி அவர்களையும் கண்முன் கொண்டு வந்து பாடலை வழங்கியிருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். பாட்டுன்னா இப்படி பாடணும் சிறப்பு மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை கேட்ட பதிவிட்ட சப்டி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நல்ல நன்றிகள். நாராயணமுத்து ஐயா அவர்கள் கவிதை தொகுத்து வழங்கிய பழி

0: முத்துசாமி ஐயா அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். கவிதை சிறப்பு என்று நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடலை தென்காசி மாவட்டம் ஆவுடையாளர் மணி ஆஸ்கா தையல் கலைஞர் ஐயாவின் நிருப்பத்திற்காக இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினருக்காக இந்த பாடல் திருவளர் செல்வியோ.
1: திருவளர் செல்வியோ

ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சந்தம் தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் ஆவுடையான் மணி.

ஆஸ்கர் தையல்கலைஞர் ஐயா அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றியும் பாடல் மிக அருமையும் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா இப்படி அசத்துருங்களே என்றும் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ஆவடியூர் மணி ஆஸ்கர் தையல்கலைஞர் ஐயா அவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியருக்காக அவர்களை வாழ்த்தி பரிபூர்ண ஆரோக்கியமும் பரிபூர்ண செல்வ வளமும் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாழ்த்திய உள்ளத்துக்கு நெஞ்சாத நன்றிகள் ஐயா. மற்ற மகிழ்ச்சி, தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி கிரேட் என்றும் செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பாக திருவலர் செல்வி இவர்கள்தான். தேன்மொழி முருகன் அவர்களுக்காக உங்களுக்கும் பாடல் சூப்பர், சும்மா அதிருதில்லை என்று பாராட்டுள்ளார்கள். திருமண நாள் வாழ்த்து பாடல் செம, தலைவர் பாடல் தான், சும்மாவா பாடலை தேர்வு செய்ய நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் தையல் கலைஞருக்கு நெசவாளரின் வாழ்த்துக்கள் என்று சிறப்பான ஒரு வாழ்த்து. மணி ஐயாவிற்கு தையல் கலைஞருக்கு நெசவாளரின் வாழ்த்து என்று நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். சிறப்பாக தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை ரசிக்கிறேன், சிறப்பு மிக சிறப்பு என்றும் அருமை வாழ்த்துக்கள் அசத்தல் என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தொட்டாம்பாளையம் கோகில பழனிசாமி ஐயா அவர்கள் ஆயிரம் பாடல்கள் வந்து சென்றிருந்தாலும் அழகான ஒரு பாடல் ஒழித்து கொண்டிருந்தது. அருமை, இவர்தான் ராமன் தேடிய சீதையோ? ஆமாம் ஐயா, சிறப்பான ஒரு பாடல். சொலைச்சர் விஜய் அரசுகுமார் அவர்கள் அழகாக பாடலுக்கு மலர்த்தூவி வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ஆவடியார் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவர்கள் மீண்டும் ஒரு வாழ்த்து மடல். திருமண வாழ்த்து பாடல் நிகழ்ச்சியில் நமது சபரி இணையதள வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கிய எனது அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தமான அன்பு சகோதரர் ஆர்ஜே ஐயோ திரு கீதரேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. மற்றும் இதயம் நிறைந்த நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தையல் கலைஞர் நெசவாளரின் வாழ்த்துக்கு அவரும் இதயம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். நல்லதே நடக்கும் என்று அவருடைய மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நாராயணமூர்த்தி ஐயாவின் விருப்பத்தில் ஒரு பாடல் வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து மைனாவே மைனாவே இது என்ன மாயம் இது வருகிறது.

0: அழகாக ஒளிச்சென்றது வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல் விரும்பிய நேயர் சொந்தம். இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நாராயணமூர்த்தி ஐயா நிருப்பத்தில்தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவரும் வானத்தைப் போல உயர்ந்திருக்க வேண்டும் என்று அனைவரின் வாழ்த்துக்களுடன் பயிரின் பக்கத்தில் இணைந்து தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. மனதை தொட்ட பாடல் பாடல் அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. ராமபுரம் மனுஷ அவர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயோ பொறுமையின் சிகரம் நமது இயக்குனர் ஐயா சபரி சொந்தங்களை மகிழ்விக்கிறார், சிறப்பு சேவை தொடரட்டும், நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி நன்றி. மகிழ்ச்சியுடன் செங்கல்பட்டு மாவட்டம் கோயிலம் நாராயணமூர்த்தி நிறைய சொந்தங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி கூறும் விதத்தில் நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களுடன் ஒரு சிறு உரையாடலுடன் வணக்கம் ஐயா வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
1: எங்களுக்கு திருமண வாழ்த்துக்குரிய நாங்கள் முகம் அறிய எங்கள் சொந்தங்களுக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகள்.
0: நன்றி நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்குரிய அத்தனை பேருக்கு நன்றி.
0: நன்றி ஐயா. உங்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி கொண்டு சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாகவும் ஐயா
1: உங்கள் விருப்பத்தில் எங்களுக்கு ஒரு பாடலை போடவும்.
0: நிச்சயமாக ஐயா. சபரி வானொலி சொந்தங்கள் சார்பாகவும் அறிவிப்பாளர் நிலைய இயக்குனர் மற்றும் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்காக ஒரு திருமண வாழ்த்து பாடல் நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாலம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியர்களை வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் இதோ வாழ்த்து பாடலாக

நிகழ்ச்சிக்கு நிறைவாக அருமையான ஒரு வாழ்த்து பாடல் ஒலிக்கின்றது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தம்பதிகள் வாழ வேண்டி அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம், வாழ்த்தியும் மகிழ்ந்தோம். பதிரின் பக்கத்திலிருந்து ராமபுரம் மனுஷியா அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் சாங் என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த எழுத்துக்கு நன்றி. அசத்தல் அருமை வாழ்த்துக்கள் என்று பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் மனுஷியா அவர்கள் நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி. மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, அருமை வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் சூப்பர் என்று பாராட்டினார்கள். மிக்க நன்றியுடன் நன்றி. தென்காசி மாவட்டம் ஆவுடையாளர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் நல்லதே நடக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆயிரம் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி. ராமூர் அனுஷா அவர்களும் நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி தெரிவித்துள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிந்திரநகர் ராமகிருஷ்ணப்பேட்டையிலிருந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. ஆவுடையாளர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நெஞ்சார்ந்த நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் மீண்டும் பலமுறை நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி. இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து தம்பதியினரை வாழ்த்திய அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களின் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வர இருக்கிறது. கேட்டு மகிழுங்கள், வாழ்த்துங்கள், கருத்துக்களை பதிவிடுங்கள் நேர் சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வாழ்த்து மடல் இது நிகழ்ச்சிக்கு நிறைவாக. அன்புடையீர் வணக்கம். இன்று 20/6/2026 சனிக்கிழமை. இந்நன்னாளில் செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் நாராயணமூர்த்தி சத்யா தம்பதியினர் தம் திருமண நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அம்மா அன்னபூரணி, செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாளம் குமார் ஹரிணி, ஓட்டக்கோயில் அக்கா மகள் சீதா சித்திரபட்டன், தம் மகள் ஷாலினி அவர்கள் தம் தாய் தந்தையை வணங்கி இருவரும் சந்தோஷமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறார். இவர்களுடன் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம் நிகழ்ச்சியில் இணைவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய விருப்பத்தில் மேகம் என்ற தலைப்பில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் இளையராஜா உமாரமணன் இருவர்கள் இணைந்து பாடிய பாடல் வைதேகி காத்திருந்தால். இந்த படத்திலிருந்து மேகம் கருக்கையிலே புள்ள தேகம் குளிருதடி, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். உமாரமணன் இளையராஜா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கோவை காயத்ரி சகோதரி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். ஆஹா, அருமையான துவக்க பாடல், சூப்பர். இங்கே கூட மேகம் கருத்துத்தான் இருக்கு என்று ஒரு பதிவு. இங்கு வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது சகோதரி, கேள்விப்பட்டேன், நேற்று கூட அங்கே மழை என்று. சிறப்பு. அடுத்து நம் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், அவர்களுக்கும் நன்றி. அடுத்து இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள். மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல், அருமை என்று இதயத்தை சுழட்டி விட்டு கொண்டு நம் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், மேகம் கருக்கையிலே புள்ள தேகம் குளிருதடி, எங்கள் ஊரில் எப்போ மேகம் கருக்குமோ எனக்கு எப்போ குளிருமோ தெரியவில்லையே என்று வருத்தத்துடன் ஒரு பதிவு போட்டிருக்கின்றார். ஆமாம், நாங்கள் இருக்கும் பகுதியில் வெயில்தான் மண்டை பொழந்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேகம் எப்பொழுது மழையுடன் வரும் என்று. சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து ஆனந்தராகம் இந்த படத்திலிருந்து, மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து. இதோ கேஜே யேசுதாஸ் ஜானகி அம்மா குரல். இந்த நம் இதயராகம் நிகழ்ச்சியில் இன்று சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய விருப்பத்தில்தான் மேகம் என்ற சொற்களில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை முடிவதற்குள்ளாக எங்கள் ஊரில் மழை பெய்தால் எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும். இதோ அந்த சந்தோஷத்துடன் இந்த மழை இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து. இதோ பாடல்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க?
1: சும்மா பாடினேன்.
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பாடுங்களே பாடுங்களே.
1: எனக்கு ஒன்றும் பிரமாணமா பாட தெரியாது, சின்ன வயசுல இருந்து இந்த நாட்டு பாடல் ஏதாவது பாடுவேன்.
0: நான் என்ன உங்களுக்கு கச்சேரியா பண்ண சொல்றேன்? எனக்கும் இந்த மாதிரி நாட்டு பாடல்னா ரொம்ப பிடிக்கும். பாடுங்களே.

அழகான அருமையான பாடல். மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று, வீசி சென்றது காற்றோடு மழையாகவ. கேஜி யேசுதாஸ், ஜானகி அம்மா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கோவை காயத்ரி சகோதரி அவர்கள், அட்டகாசம் சூப்பர், அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. ஆஹா, இப்பொழுதுதான் என்னுடைய மனமும் என்னுடைய உடம்பும் குளிர்ந்தது. ஏனென்றால் அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னவென்று. சூப்பர் சூப்பர். அகிலா ஸ்ரீதர் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி. வாருங்கள் சகோதரி, உங்களுடைய விருப்பத்தில் தான் பாடல் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நன்றி. மேகம் கருக்குது பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், காற்று இல்லை காத்து என்று ஒரு பதிவு போட்டுள்ளார்கள். நன்றி. கீதநேசன் ஐயா அவர்கள், கேட்க ஆனந்தமாக இருக்கும் என்றும் பாடலுக்கு ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர். தேன்மொழி சகோதரி அவர்கள், ஆஹா அருமை பாடல் இனிது, நன்றி, இனிமையான இதமான பாடல் என்றும் கைகூப்பி வணங்கி பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவருடைய விருப்பத்தில் நம் சபரி வானொலியில் இதை ராகம் நிகழ்ச்சியில் மேகம் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் நேயர்கள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரன்னா, நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அழகான ஒரு அருமையான பாடல்கள் தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இன்று இன்னும் சபரி வானொலியில். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாவரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:15. அடுத்து பாலைவனச்சோலை. இதற்கு முன்பாக ஒலித்த ஆனந்தராகம் படத்தில் சிவகுமார் ஒரு கோழையாக நடித்திருப்பார். அவருக்கு ஜோடியாக ராதா இருப்பார். ஆனால் அந்த படம் பார்த்தால் தெரியும், அருமையான பாடல் ஆனந்தராகம் படம். அந்த பாடல் படத்தில் தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து பாலைவனச்சோலை. இந்த படத்திலிருந்து மேகமே மேகமே பால் நிலா காயுதே, இது வாணி ஜெயராம் குரல். இந்த பாடல் கேட்டால் எல்லோருக்குமே பழைய ஞாபகம் வரும், கண்ணீரில் கண்களில் நீர் ததும்பும். இது வாணி ஜெயராம் குரலில். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நாம் அனைவருமாக.

0: கீதா.
1: சேகர், நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போனோம் வருத்தமா இருக்கு.
0: இல்ல கீதா, அதை நீயோ நானோ முடிவு செய்யறது.

அழகான அருமையான பாடல். வாணி ஜெயராமம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. இதில் ஒரு சிறப்பு என்று சொல்வதை விட ஒரு சோகமான கதை சொல்ல வேண்டும். ஜெயராம் ஐயா அவர்கள் அவரை விட்டு சென்ற பொழுது இந்த பாடல்தான் அதிகம் வானொலியில் ஒலித்தது. நான் கேட்டும் ரசித்து என் கண்களில் நீர் ததும்பியது. இந்த பாடல் ஒன்று. அடுத்து தீர்க்க சுமங்கலி, அந்த படத்திலே மல்லிகை என் மன்னன் மயங்கும். இந்த இரண்டு பாடல்களும் எல்லா வானொலியும் ஒலித்து இருந்தது. நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கோவை காயத்ரி அவர்கள், ஆஹா அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இதற்கு முன்பு இனிமையான இதமான பாடல் என்று கைகூப்பி வணங்கியுள்ளார் நம் தேர்மொழி அவர்கள், இந்த பாடலுக்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், மேகமே மேகமே பால் நிலா தேயுதே பாடல் அருமை, எனக்கொரு மலர் மாலை நீ வாங்கி, மேகமே மேகமே பால் நிலா தேயுதே பாடல் அருமை, எனக்கொரு மலர் மாலை நீ வாங்க வேண்டும், அது எதற்கோ வரிகள் சிறப்பு சூப்பர் என்று ஒரு அந்த பாடல் வரியை குறிப்பிட்டுள்ளார்கள். சிறப்பு. இதில் இன்னொரு வரியும் வரும், புயல் வரும்போது பூவுக்கு சோதனையாம், பாருங்க பூ பூத்து குலுங்கியிருக்கின்றது, அப்பொழுது ஒரு புயல் வந்தால் அந்த பூவோட கதி என்னாகும், கீழே உதிர்ந்து விடுமல்லவா. அந்த வரியும் எனக்கு ரொம்ப பிடித்த வரிதான். இந்த பாடல் வரிகளில் ஒவ்வொரு வரியும் சிறப்பான பாடல் வரிகள் தான், கேட்பதற்கு எல்லோரும் கண்களிலுமே நீர் ததும்பும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் வரிகள் வாணி ஜெயராம் அம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து தேன்மொழி அவர்கள், கேட்கவே ஆனந்தமாயிருக்கு பாடல் மிக அருமை என்று மலர்தூவி சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், மிகவும் அழகான மென்மையான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு கீதநேசன் ஐயா அவர்கள், போட்டப்பதிவுக்கு தேன்மொழி அவர்கள், நாங்கள் எல்லாம் மொத்தமாக கேட்கிறோம், உங்களுக்கு மட்டும் ஆனந்தமாக இருக்குது என்று ஒரு பதிவு. அப்படி இல்லை, அவருக்கும் ஒரு மனதும் ஒன்று இருக்கின்றல்லவா, ஆகையெல்லாம் அந்த வரிகளை அவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார், அதை கவனிக்க வேண்டும் சகோதரி. சிறப்பான பாடல், நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இனிய பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். காயத்ரி அவர்கள், உருக்கமான வரிகள் ஒவ்வொன்றும் அகிலா சகோதரி தங்கள் தேர்வு பாடல்கள் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களா அக்கா என்று நிகழ்ச்சிக்கு இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, என்னுடைய பேத்தி எப்படி இருக்காங்க, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, புதிய வார்ப்புகள் இந்த படத்திலிருந்து வான்மேகங்களே வாழ்த்துங்கள், இதோ மலேசியா வாசுதேவன் ஜான்கி அம்மா குரலில், புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து வான்மேகங்களே வாழ்த்துங்கள், இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். மலேசியா வாசுதேவன் ஜானகியம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதற்கு முன்பாக பாலைவனச்சோலை இந்த படத்தில் ஒலித்ததல்லவா, மேகமே மேகமே பால் நிலா தேயுதே, அந்த பாடலுக்கு நான் தவறுதலாக படித்துவிட்டேன். கீதநேசன் ஐயா அவர்கள், தேன்மொழி அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று ஒரு பதிவு போட்டார் அல்லவா அந்த பாடலுக்கு, அதற்கு கீதநேசன் ஐயா அவர்கள், நாங்கள் எல்லாம் வருத்தமாக கேட்கிறோம், உங்களுக்கு மட்டும் ஆனந்தமாக இருக்கா என்று ஒரு பதிவு போட்டுள்ளார். அதை நான் மாற்றி படித்து விட்டேன், மன்னியுங்கள். அடுத்து இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் இன்று மேகங்களை மையமாக கொண்டு பாடல்கள் தொகுப்பா சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். ஆம் தம்பி. அடுத்து கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், தென்றலே ஆசை கொண்டு தோகையை கலந்ததம்மா, தேவதே எண்ணம் கொண்ட பூவை நீ கண்ணே என்ற ஒரு அழகான அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு சிறப்பு, மறுபடியும் படிக்கலாம் என்று தோன்றுகிறது. தென்றலே ஆசை கொண்டு தோகையை கலந்ததம்மா, தேவதை வண்ணம் கொண்ட பூவை நீ கண்ணே, என்ன ஒரு சூப்பராக ஒரு வர்ணனை பாருங்கள். அந்த பாடல் வரிகளை அழகாக குறிப்பிட்டுள்ளார் நம் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் தம்பி. சிறப்பு. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்களுடைய தொகுப்பில் மேகம் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரன்னா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோமா? எனக்குள் ஒருவன் இந்த படத்திலிருந்து மேகம் கொட்டட்டும். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் ஒரு அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான பாடல்தான். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான ஒரு ஆர்ப்பாட்டமான அசத்தலான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நல்லா காற்று வீசுது, வானம் மேக மூட்டமாக இருக்கு, ஆனால் மழை மட்டும் வரமாட்டேங்குது என்று ஒரு கவலையுடன் ஒரு பதிவு. வரும் வரும் வரும், எதிர்பார்ப்போம். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், வானொலி சிறப்பாக கேட்டுக்கொண்டு இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டும் படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏனையா, பஞ்சாயத்து சரிவர பண்ணவில்லையோ, இன்று கட்டி போட்டார்களோ தெரியவில்லையே. அனுபவிங்கள் அனுபவிங்கள், நாட்டாமை என்றால் இப்படி தான் அனுபவிக்க வேண்டும். சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணனை பாடல் கட்டி போட்டு விட்டது. பாடல் கட்டி போடவில்லை, அவர் பஞ்சாயத்து சரிவர அங்கே சொல்லவில்லை, ஆகையால் தான் கட்டி போட்டு விட்டார்கள். அப்படியே இருக்கட்டும், சிறப்பு. அடுத்து ரகுபதி அவர்கள், அறிவழகன் மங்கை போட்ட ஒரு பதிவுக்கு தலையை ஆட்டிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம் ரகுபதி தம்பி அவர்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், இசை விண்ணை பிளக்கின்றது என்று ஒரு பதிவு பாடல் பாடல் இசைக்கு, சூப்பர். அடுத்து கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், நிஜமழை நிஜமழையை இசைமழையால் நனைந்திடுமோ, நிஜமழையை இசைமழையால் நனைத்திடுமோ நனைத்தி சாரி நிஜமழையை இசைமழையால் நனைத்திடுவோம் நாங்கள் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. ஏனென்றால் கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்வது, பரவாயில்லை சொல்லிவிடுவோம், கண்களில் கொஞ்சம் கோளாறு, அடுத்த வாரம்தான் கண்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்று நினைக்கிறேன், ஆகையால் தான் மன்னியுங்கள் தம்பி, ஒரு சில எழுத்துக்கள் சரியாக புலப்படவில்லை எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. நிஜமழையை இசைமழையால் நனைத்திடுவோம் நாங்கள் என்ற ஒரு அழகான அந்த வரிகளை குறிப்பிட்டுள்ளார்கள் கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், பதிவு போட நேரம் இல்லாமல் அவசரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன், பாடல்கள் சூப்பர், பாடல்கள் தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். பரவாயில்லை, பாடல் கேட்டாவே போதும், பதிவு போட வேண்டிய வேலை இல்லை, நீங்கள் உங்கள் அந்த வேலையும் பார்க்கலாம், பாடலையும் கேட்டு ரசித்து கொண்டிருங்கள், அதுவே சந்தோஷம்தான். அடுத்து காயத்ரி அவர்கள், துள்ளலான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில், ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, இந்த படம் பெயர் நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதோ இந்த பாடல்.

அருமையான பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்திலிருந்து ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் கரூர் ரகுபதி தம்பி அவர்கள் மகிழ்ச்சி என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் பல்லாண்டு வாழ்க என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அடடா இப்படி அசத்துறீங்களே என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அருமை. அடுத்து கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு என்று ஒரு அழகான ஒரு பதிவை போட்டுள்ளார். நிலவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. பாடலை எந்த அளவுக்கு அவர் கேட்டு ரசித்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு அந்த பாடல் வரிகளில் வருவதை அவர் குறிப்பிட்டு உள்ளார்கள். சிறப்பு சிறப்பு சகோதரரே. அடுத்து மௌனராகம் இந்த படத்திலிருந்து ஜானகி அம்மா குரல். இதோ இதுவும் ஒரு துள்ளலான பாடல்தான். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஜானகிபா குரலில் ஒரு அட்டகாசமான ஆர்ப்பாட்டமான பாடல், சூப்பரான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கோவை காயத்ரி அவர்கள் செம்மப்பாடல், அருமையான ஒளித்தரத்தில் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். எல்லாம் அவர்கள் செயலே. ஏனென்றால் பாடலையும் கொடுத்து அந்த பாடலுக்கு இசையை அழகாக கொடுத்து பாடலை பாட வைத்த ஜானகி அம்மா அவர்களுக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் கையில் எதுவும் இல்லை, எல்லாம் அவர்கள் செயலே. சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கண்ணாலன் பூமாலை போட மேகம் வாழ்த்து பாடுகிறதோ என்று அந்த பாடல் வரிகளில் ஒரு வரி வந்ததல்லவா, அந்த வரியை குறிப்பிட்டுள்ளார்கள் சிறப்பாக. சூப்பர். இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் அம்பத்தூர், சென்னை சேர்ந்த அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் மேகம் என்ற சொற்களில் அமைந்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில். பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நான் உள்பட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:52. அடுத்து புன்னகை மன்னன் இந்த படத்திலிருந்து சித்ரா குரலில், வான்மேகம் பூ பூவா தூவும், எங்கு தூவுது, வெயில்தான் அனலாக அடித்து கொண்டிருக்கின்றது. இதோ புன்னகை மன்னன் படத்திலிருந்து வான்மேகம் பூ பூவா தூவும் சித்ரா குரல் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

சிறப்பான பாடல் சித்ரா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் கோவை காயத்ரி அவர்கள் சித்ரா குரலில் அருமையான அழகான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு இதற்கு இந்த பாடலுக்கு முன்பு ஒரு பாடல் ஒலித்ததல்லவா, அதற்கு கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் ஒரு பதிவை கொடுத்துள்ளார். அதை நான் படிப்பதற்குள் எடுத்துவிட்டார், ஏன் என்று தெரியவில்லை. அடுத்து காயத்ரி அவர்கள் சூப்பர் பாடல் தேர்வு என்றும் ஒலித்த பாடலுக்கு பாராட்டி உள்ளார்கள், நன்றி. அடுத்து வாய்வே மாயம் இந்த படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியன் வாணி ஜெயராம் குரலில் பாடலை கேட்பதற்கு முன்பாக ஒரு பதிவு. கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்துது மனமாய் வாடுது. அருமை. வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்துது மனமாய் வாடுது. ஆளுமில்லை சேர்ந்தெடுக்க நூலுமில்லை கோர்த்தெடுக்க. என்ன ஒரு அருமையான வரிகள் பாருங்கள். வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது மேகம் வந்தது பூக்கள் சிந்துது மனமாய் வருடுது. ஆளுமில்லை தேர்ந்தெடுக்க நூலுமில்லை கோர்த்தெடுக்க. ஒரு அழகான ஒரு பதிவை அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டு உள்ளார்கள் நம் சந்திரமோகன் அவர்கள். சிறப்பு சிறப்பு சகோதரரை. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வான்மேகம் அருமை ஒலித்த பாடலுக்கு பதிவு. சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இதோ பாடலுக்கு செல்வோம். வாழ்வே மாயம் இந்த படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று வாணி ஜெயராம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இதோ.

அருமையான அழகான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணியம்மா குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கோவை காயத்ரி அவர்கள் மழைக்கால மேகம் ஒன்று, பாடல் இனிமை அருமை சூப்பர் அற்புதம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மழைக்கால மேகம் காதலின் வேகத்தில் மணி ஊஞ்சல் ஆடுகிறதோ என்று ஒரு அழகான ஒரு பதிவை போட்டுள்ளார்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கரூர் ரகுபதி மற்றும் கோவை காயத்ரி, கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், மேச்சேரி அறிவழகன் அவர்கள் மற்றும் ஆரணி பிரகாஷ் அவர்களும் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவருமாக இவருடன் நம் கீதநேசன் ஐயா அவர்களும் அடுத்து தேன்மொழி அவர்களும் பாடலை நாம் அனைவருமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் உதயகீதம். இந்த படத்திலிருந்து சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். இந்த பாடல் வரும் நேரம் மாலை 4:07 இது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், ஆஹா நான் இணையும் போதுதான் என்னோட ஃபேவரட் பாடல் சூப்பர், எஸ்பிபியின் மென்மையான குரலில் பாடல் அருமை என்று பாராட்டி உள்ளார்கள். அது உங்கள் நேரம் நல்ல நேரம், அவ்வளோதான், எல்லா பாடலும் மென்மையான பாடல் தான் ஒலித்து கொண்டிருக்கின்றது, சிறப்பு சூப்பர். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், உலாவரும் சங்கீத மேகம் இசையாய் மலரும் தேகம், அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார்கள், சிறப்பு. கீதநேசன் ஐயா அவர்கள் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு, நன்றி. கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்து, போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. ஆம் நண்பா, அவர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய ஞாபகம் நம் இதயத்தில் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது, எப்பொழுதும் அவர் எல்லா ஒரு பாடல்களும் பாடிய பாடலும் சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், அருமையான பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள், சிறப்பாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டு இதயமிகுந்த நல் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள், எஸ்வி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். கணபதி நகர் கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியன் அவரை கண்முன் கொண்டு வந்து, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே என்று பாராட்டியுள்ளார்கள், இதுதான் உண்மை சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து நாயகன் இந்த படத்திலிருந்து அந்திமழை மேகம் தங்கமழை தூவும், இதோ டிஎல் மகராஜன் சுசிலாம்மா குரல், இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். டிஎல் மகராஜன், சுசிலாம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் முழுமையாகவே வரிகளில் கொடுத்துள்ளார்கள். அந்திமழை மேகம் தங்கமழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளாம், ஹே இடி கொட்டும் மேலம் அது கொட்டும் நேரம், எங்க தெருவெங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும், ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், பாடலில் தங்க மழையே பெய்கிறது பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள், மழையின் ஆனந்தம் இசையோடு மனதில் என்று அழகான ஒரு பாடல் வரியை குறிப்பிட்டுள்ளார்கள், சிறப்பு. விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி, அழகான பாடல் அந்திம

0: அழகான அருமையான பாடல் ஹரிஹரன் குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அரசகுமார் அவர்களை இவ்வளவு நேரம் எங்கே அக்கா போனீங்க காணோம் என்று போட்ட பதிவுக்கு கீதநேசன் ஐயா அவர்கள், அறிவழகன் போட்ட மங்கை அவர்களுக்கு அவர் ஊரில் திருவிழாவாம் என்று ஒரு பதிவு போட்டு உள்ளார்கள். அடுத்து விஜய் அரசகுமார் மங்கை அறிவழகன் மங்கை அவர்கள் விருந்து வீடு அறிவு அதுதான் வரல என்று அழகாக அறிவு என்று குறிப்பிட்டுள்ளார். அறிவழகன் என்ற ஒரு சொற்களோடு அறிவு என்று ஒரு செல்லமான ஒரு பெயரை சூட்டியுள்ளார் நம் மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்களுக்கு விஜய் அரசகுமார். சிறப்பு. அடுத்து ஒலித்த பாடலுக்கு விஜய் அரசகுமார் அவர்கள் பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து ஆடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். சிறப்பு. தேன்மொழி அவர்கள் வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இதமான இனிமையான பாடல் தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதருக்கு நன்றி நன்றி என்றும் சூப்பர் என்றும் மலர்த்துவி வாழ்த்தி உள்ளார்கள். கீதநேசன் ஐயா விருந்து விஜய் அரசகுமார் அவர்கள் விருந்து வீடு வீட்டுக்கு சென்று வந்தேன் என்று சொன்னதற்கு, ஓஹோ அப்படியா, திருவிழாவில் தொலைந்து போயிட்டீங்களேன்னு நினைச்சிட்டேன் நான் என்று ஒரு பதிவு, நகைச்சுவையான ஒரு பதிவு. சிறப்பு. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் சூப்பர் மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு விஜய் அரசகுமார் அவர்கள் கீதநேசன் ஐயா போட்ட பதிவு, உங்களுக்கு ஏன் இந்த ஆசை என்று ஒரு பதிவு, நகைச்சுவையான ஒரு பதிவுகள். அடுத்து தேன்மொழி அவர்கள், ஓஹோ அப்படியா நான் திருவிழா தொலைந்து போயிட்டேன் அந்த ஒரு பதிவுக்கு, இந்த கோடை வெயிலில் திருவிழா எங்கே நடக்கிறது, அவர்கள் தொலைந்தாலும் பாட்டு பாடினால் கண்டுபிடித்து விடலாம் என்று ஒரு பதிவு. சூப்பர். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவுக்கு, குடும்ப பாட்டா இருக்கா நாளை நமதே போல என்று ஒரு பதிவு. நன்றி. தேன்மொழி அவர் தலைவர் பாடலை கேட்டும் பதிவு போட முடியவில்லை, சாரி சகோதரி என்று ஒரு பதிவு. உங்களுக்கு பிடித்த ஒரு அழகான பாடல்தான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தில் ஒலித்து சென்றது. ஆறாவது பாடலாக டிஎம் சவுந்தரராஜன் குரலில். சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கும் நகைச்சுவையான ஒரு பதிவுகளுக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அடுத்து நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ
1: ஹலோ சொல்லுங்க சகோதரி.
0: வாங்க வாங்க, எங்க போனீங்க காலையிலிருந்து? ஆனந்தராகும் படத்துல மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்துன்னு வந்தது இல்லையா, அது அந்த பாடலுக்கு நான் ஒரு குறிப்பு சொன்னேன். இப்பொழுதுதான் மேகம் அடிக்குதோ அடிக்கவில்லையே, என் மனமும் குளிர்ந்தது என் இதயம் குளிர்ந்தது. இது என்னவென்று அகிலா ஸ்ரீதருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று ஒரு குறிப்பை சொன்னேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். ஆனந்தராகம் படத்தை எடுத்துக்கணும்னா அதுல வந்து சிவகுமாரும் ராதாவும் நடிச்சிருப்பாங்க, ரொம்ப வெகுளித்தனமாக இருப்பாரு அதுல சிவகுமார் ஐயா அவர்கள். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு வெகுளியான நடிப்பு சிவகுமாரோடைய நடிப்பு என்று.
1: வெளியில கொண்டு வச்சுக்குவாங்க
0: இருபத்தைந்து பைசா குடுக்கணும். அப்ப ஒளியும் ஒளியும் ஒரு வெள்ளிக்கிழமைனாக ஒரு படம் போடுவாங்க, அதுக்கு அடிச்சு பிடிச்சி நீ அண்ணா போய் இடம் பிடிப்போம். அந்த அனுபவம் எனக்கும் உண்டு.
1: இனிமையான பாடல்கள் கொடுத்த எல்லா பாடல் ஆசிரியர் ஆகட்டும், இசையமைப்பாளர் ஆகட்டும், பாடினவர்கள் ஆகட்டும், அதை கேட்க வச்ச நம்மளோட சந்தர்ப்பங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கத்தகுந்தது.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: நன்றி சகோதரி. நீங்க
0: கண்டிப்பா மலரும் மலரும் நினைவுக்கு கொண்டு செல்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி. ஏனென்றால் அந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பாடத்துக்கு அந்த 25 பைசாவை கொடுத்துட்டு அந்த 25 பைசாவை அம்மா அப்பாவிடம் கேட்பதற்குள்ள போதும் போய்விடும். கெஞ்சி கூத்தாடி வாங்கி எடுத்து போய் அடிச்சு பிடிச்சி இடத்த பிடிச்சி அந்த ஒருத்தர் இருப்பாருங்க மேடம், சகோதரி ஸ்ரீதர், செய்திகள் வாசிப்பது ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் வருவார், சோபனா ரவி, பாத்திமா பாபு அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து சன் டிவில வரவங்க
1: தான். ஒருத்தர் வாசிப்பாரு, ஒருத்தர் அவர் கூட வந்து
0: வரதராஜ், வரதராஜ் ஒருத்தர் இருப்பாரு,
1: அப்புறம் நிஜந்தன் ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு அவரும் வந்து அந்த காலகட்டத்துலதான் எதிரொலி வயலும் வாழ்வும் இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க நேர்ந்த ஒரு தருணங்கள். அதெல்லாம் நிஜமாவே இளைஞர்
0: கண்டிப்பா அந்த சோபனா ரவி வாசிக்க நம் செய்திகள் வாசிப்பது சோபனா ரவி அப்படின்னு அந்த அழுத்த திருத்தம் அந்த சொற்கள் வரும் பாருங்க, அந்த ஒரு மியூசிக் கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும்.
1: அந்த தலைப்பு போத்திட்டு வந்தேன் எங்க காலேஜ்ல கூட, என்னடி சோபனா ரவி மாதிரி போத்திக்கிட்டு வரீங்க, ஒரு கமெண்ட் கூட வரும். ஏன்னா மேடம் வந்து அப்படி அது ஒரு ஒரு ஒரு பவ்யமான ஒரு தோற்றத்துல.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சரோஜ் நாராயண் சுவாமின்னு செய்தி வாசிப்பாளர் இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு பாணியில வருவாங்க அந்த அம்மா. இதெல்லாம் வந்து பழைய நினைவுக்கு சென்று விட்டோம் இப்பொழுது ஒரு 5 வினாடிக்குள். சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி சகோதரி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். நன்றி நன்றி, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். கஸ்தூரி விஜயம் இந்த படத்திலிருந்து மழைக்கால மேகம் மகராஜன் வாழ்க. இது வாணி ஜெயராம் குரல். இந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி சகோதரி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் பழைய நினைவுகளுக்கு கொண்டு சென்ற அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்துவிட்டோம். கஸ்தூரி விஜயம் இந்த படத்திலிருந்து மழைக்கால மேகம் மகராஜன் வாழ்க. இது வாணி ஜெயராம் குரல். இந்த பாடல்

நம் இதய ராகம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வாணி ஜெயராம் அம்மா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கோவை கணபதி நகர் சந்திரமோகன் அவர்கள் இதற்கு முன்பு ஒலித்த பாடல்கள், எங்கள் மனதை கொள்ளை அடித்தாய் மழை, இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய் என்று ஒரு சிறப்பான அந்த பாடல் வரிகளில் வந்ததை குறிப்பிட்டுள்ளார்கள். நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், வெண்மேகம் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், எங்கள் ஊரில் அப்போ ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி பார்க்க 50 பைசாதான் அக்கா என்று ஒரு குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் பார்க்கும் பொழுது 25 பைசா சின்ன காயின்ஸாக இருக்கும். அந்த 25 பைசாவை என் அம்மாவிடம் கேட்பதற்குள் போதும் போதும் என்று ஆயிடும். ஆனால் என்னுடைய அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், கொடுத்து தொலை போய் எங்கேயாவது பார்த்துட்டு வரட்டும் அப்படி என்று. அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், அந்த இடத்தில் தான் அந்த வானொலி பேட்டியை இது தொலைக்காட்சி பேட்டியை வைப்பார்கள். அங்கு எல்லோரும் கூடி அழகாக அந்த ஒளியும் ஒளியும் பார்த்து விட்டு வருவோம். இது வந்து பழைய நினைவுக்கு கொண்டு வந்த அகிலா ஸ்ரீதருக்கு தான் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், செய்தி வாசிப்பாளர் அனைவரையும் ஞாபகம் வைத்திருக்கீங்க, சூப்பர், அது எப்படி மறக்க முடியுமா, அதெல்லாம் மறக்க முடியாதே, நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், நாங்கள் எல்லாம் சும்மா தான் பார்த்தோம், வீடியோ டெக் தான் இருக்கும், 2 ரூபாய் கொடுத்து பார்த்தோம். அப்படியா, பரவாயில்லை. அடுத்து தேன்மொழி அவர்கள், நிஜந்தனுக்கும் நாங்கள்லாம் ரசிகைகள், ஸ்ரீதர், சோபனா ரவி, சந்தியா, பாத்திமா பாபு இவர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி பேசுகிறார்கள், அருமை அருமை மலரும் நினைவுகள் என்று பாராட்டியுள்ளார்கள். ஆமாம், சோபனா ரவி நம் செய்தியை வந்து வரும்பொழுதே ஒரு கம்பீரமான குரலில் வருவார்கள், செய்திகள் வாசிப்பது சோபனா ரவி அப்படி என்று. அந்த அளவுக்கு ஒரு கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் சோபனா ரவி என்பவர். சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்கள், சோபனா ரவி செய்தி வாசிப்பு வார்த்தை உச்சரிப்பு மிகவும் அருமையாக இருக்கும். ஆம், இதுதான் உண்மை. நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், மழைக்கால மேகம் மகராஜன் வாழ்க, அரிதான பாடல், அருமை சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். கீதநேசன் ஐயா அவர்கள், வரதராஜன் நாடகமும் நடித்தார் என்று நினைக்கிறேன், கல்யாணத்துக்கு கல்யாணம் என்ற நாடகம். ஆமாம், இந்த நாடகத்தில் அவர் அந்த அவருடைய மகள் பெயர் கல்யாணி, அவளுக்கே அந்த மகளுக்கே கல்யாணம் என்ற ஒரு தலைப்பில் தான் அந்த ஒரு நாடகம் வந்தது சன் டிவியில். அந்த பெண்மணிக்கு இவர் தந்தையாக நடித்தார், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது இந்த நாடகத்தை நான் பார்த்தது. சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. விஜய் அரசகுமார் அவர்கள், அருமையான பாடல் மழைக்கால மேகம், சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பாடல் அரிதான பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள், மேகம் தலைப்பில் பாடல்கள் தொகுப்பு அருமை, இதயராகம் இன்று மேகம் ராகமாக ஆகிவிட்டது, தேர்வு செய்த அகிலா ஸ்ரீதருக்கு வாழ்த்துக்கள், பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கிய அனுசியா அக்காவுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி, உங்களுக்கும் பாராட்டுகள் நன்றிகள். அடுத்து கீதநேசன் ஐயா, மிக்க நன்றி என்றும் நன்றியை தெரிவித்து உள்ளார், நன்றிகளையா. அடுத்து தேன்மொழி அவர்கள், மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கையோ, எங்கள் ஊரில் தற்போது மழை வர மாதிரி இருக்கக்கா, ஆஹா கொஞ்சம் அனுப்பிவிடுங்களேன், இங்கே வேர்த்து வெளவெழுத்து போய் கொண்டு இருக்கின்றதே. சிறப்பு சிறப்பு. சரி, அங்கேயாவது குளிர்ச்சியாக நீங்கள் இருங்கள். அடுத்து ஆரணி பிரகாஷ் அவர்கள் நன்றியும் தெரிவித்து உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள் தொகுப்பில் இதயராகம் நிகழ்ச்சியில் மேகம் என்ற சொற்களில் பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.